நமஸ்கிருஷிசாய் குயினி தண்டக்குபயோக்க அயனப்பாலுபயோக்க கிருமன் குசுகண்டியும் கப்பமுக்குகண்ட கக்கிலகியமானுச்சுதோ மத்தது மதிக்கரு பத்தனு கிளி குமத்தங்களேனு கச்சுல துப்பனு உத்துல கவோ குமத்தனு வாலைமான் இது கண்ணா குறி நின்றனுக்க வனக்குறங்களில் நின்றனுக்கு இப்பகுந்தே குமத்தந்தேத்தா சக்கங்களே.